0: வணக்கம் டு குடும்பக்கும் ஷோல் தனசீலன் தர்சாமி அண்ட் ஹாப்பி சண்டே டு யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆசம் ஷோ எவ்ரி சண்டே அண்ட் ஐ நோ யூல் பி பிளேயிங் ஆல் தி குட் சாங்ஸ் ஃபார் அஸ் டுடே அண்ட் டேக் கேர் அண்ட் வென் யூ கோ ஹோம் ஆஃப்டர் தி ஷோ கோ சேஃப் டு யுவர் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் கிவ் தெம் அ பிக் ஹக் ஃபார் மீ. சேவை நேரு போலக்குவான.
1: வணக்கம் தனசீலன், ஹாப்பி சண்டே டு யூ. தேங்க் யூ ஃபார் ஆல்வேஸ் கீப்பிங் அஸ் என்டர்டெயின்ட். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் ஃபர்தர். லாட்ஸ் ஆஃப் லவ், லலிதா முனியன்.
2: வணக்கம் தனசீலன் அவர்கள், செல்வி சிவில் எங்கும் யோர் குடும்பக்கம் ஷோ எவ்ரி சண்டே இஸ் ஜஸ்ட் பிரில்லியன்ட். You bring the best of Hollywood splendor to us, Dhanasilan. Mickey and Andri, for all your hard work, you are an awesome presenter. Thank you, Nandri. Vanakkam.
3: Hi, Dhanasilan. Thank you for another Sunday. I know we're going to enjoy all the lovely music. And thank you again, and God bless you, Vanida Mevo.
4: Vanakkam Dhanasilan, my dearest Anna. Thank you for entertaining us with such lovely music on a Sunday afternoon. I am enjoying. Om Namah Shivaya, bless you always. Lots of love from Susan Mudli from PMB.
5: Well, thank you too. All of you for that beautiful, those beautiful messages. Well, we are celebrating the beautiful women of our country this month, and this afternoon this show is dedicated to you. Well, we just had two brilliant songs honoring the woman in the role of a mother. Well, it's time to continue. We move on to the next role that she plays as the sister. But before that, coming up on the big screen, Buzz, a full review of Surya's new movie titled Vishwanath and Sons. Well, together with some of the patrons' thoughts of the movie, we also look at some box office stats as well of movies that are currently on circuit. Well, moving on, a sister is one of life's most precious gifts, a friend, a guide, and a forever companion. The bond between a brother and sister is built on love, laughter, memories, and sometimes a little teasing too. She may argue with you today, but she will always stand by you when you need her most. A sister knows your childhood stories, your dreams, and the person you have grown to become. For a brother, she is someone he can protect, trust, and turn to through life's ups and downs. Distance may separate siblings and life may change, but that special bond never truly fades. A sister is not just family. She is a beautiful part of your heart and your journey through life. Two beautiful songs coming your way now, honoring women in the role that they play as a sister.

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு.

0: நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு,